0: நேத்து FM Alpha Studio. Alpha Studio.
1: FM அனுபா. FM அனு ஹதராய் தசம் ஆதராய் தசம் ஆதராய். நேத் FM.
2: திவாயின புரா.
3: உதை ஹயாயே வினாடி 45.

பாடுவாரு சார் அவர்களே. தப்பா இருக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.